0: சத்சத் இப்பர்மத்தம் சனே சதா சர்வ பிராப்தியோ கஃபல் அன்போகரத சனே மே
1: சாகர் மே லவ்லீன்.